மை ரேடியோ 90FM கேட்டறிஞர் கூட்டுக்கூடா. தும் தனக்கு தும் தும் தனக்கு தும் தும் தனக்கு தும் தும் தனக்கு தும் தும் தனக்கு தும் தும்.

0: My Radio 90FM கேட்டறிஞ கூட்டு கூட
1: கட கட கட கடோத்கஜன் பர பர பர பராக்கிரமன் கட கட கட கடோத்கஜன் பர ப